0: ரேடியோ PFM 99.9 லீப்ரா எஸ்அப்புப் அஆஸ் கோமரிசிகேஸ் ஒனைக்குத் PFM சூர் ரேடியோ PFM .com
1: Radio PFM 99.9
2: PFM Radio 99.9
3: PFM 999
4: 99.9 Voilà, Radio PFM, PFM. Sans publicité.